0: தஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்தரிகிரு தக்தஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்தரிகிரு தக்தஜரி ததல தஜனு ததலு தத்திமி ததிமி தஜனு தக்த தரித தனத தனுத திமித தக்கரிகிரு தக்தம் தக்தம் தக்தரிகிரு தக்தம்
1: கேபு தன் சீர் பிச்சக்கர தடக்கேபு தன் சீர் பிச்சக்கர கலபுத்து குதிக்கது குஸ்கர கலபுத்து குதிக்கது குஸ்கர சீட்கு தொடர் மன்மத் சீட்கு தொடர் மன்மத் சப் சலகை சப் சலகை சிதாகுடு சிதிங்கி சிதுகுடு கேஜு பொத்காய் கேஜு பொத்காய் கேஜு பொத்காய்.